இலகி லாக்டை விட்டு அவர் சாப் சௌகியா நான் நிலா வச்சாவுக்கு என்னென்ன உங்க மீப்பி வல்ல பேனிக் பட்டா சிலலவியா நாம் லுங்கு தமானிக்கி வல்ல மின் அம்மா கிட்டம் மியுனிட் சாங் நான் தம்மாலு தலு துங்க சுலாமிகிச்சி துசாயக் சமின்